0: ওলা আচালা গাজু সাংলাম কি ঠুমিতা ওইলিং গাল কি চিবি মাসে আচালা লাসে নিগো কি ঠুমছলি চিবি ঠুমুছ শেয়ালা কিনা নিগে থেকে নালা ঠেজে চিনসুসিকি
1: শেশালা সোমলা কিনা নিগে নি আমলা ইনি খাবা গেবা কামে সুদা মঙ্গা প্রলঙ্গি
0: wara amlao thun da di kharso chame du chimba ji ji chue den thogue che bi ti bu gu ze ma da kena zu tang da so na chi cheng ma shi ne yang ya gu gu chi che chu ko ba ge me tang da so na chi cheng ma shi
2: ra le ne xie ba ni da thun da di guo ne zu ba chang mu ne chu ri bi kun ni za za ni da zhuo yu ma shi
3: kharso ba
2: ran nen bu ne xie ba ni gu yu bi xiao xu lao zhou za za ni la 念完阿们别的主意念特别的独家的这段呀强子大娃儿卡卡马切亚切的意俺做见过罗迪个子的列子孙伯迪亚的卡里切的列俺做见过的这个昆尼萨扎尼清丁安的每次见罗切的生病一年昆尼给国家好的这些以及卡卡切亚卡里亚
1: 这段老金的这玩意儿嘛是去对年我是一地空的老金给啊减速看到了终于是一你也干不赢的你也辛苦于强子让我儿阿们团队要嘛是且咱俺最减速看到的给呀的给让你做也好去给呀去对赢也你可把见了吧干不送的你睡哪嘛哪嘛是你阿们可把去不是老金
4: 老周，老周，老周，严肃看那卡巴姐表姐，我儿阿妈罗列送给司机，俺最得姐姐，就是进来没钱把米汤也买不下些，也你可真吃不着。
1: 啊，对我那俺最来个闹嘴的，伊那俺最没唱个结关一段，忽然汤也没多死个，给俺最听着可真吃不着，干么就俺那这些些家用，你再买把地送到那要要的四个多，那是你们屋的这些，得给俺爹娘面前主动谢了。
2: 是是是，是不？ 对大的你也看上去肯定是现在听上去简直就这样的摩拉父母这的马国这等到他的语言困难你做的